0: டிஃபன் பாக்ஸ் சமையல் கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம்
1: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு
0: லேட் நைட் பாலிஷ் போட்டு அடுக்கு சாக்ஸ் வாஷ் பண்ணு
1: டெய்லி லேட் கெட் அவுட்
0: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு
1: ஹோம் வர்க் எஸ்கேப்
0: டெய்லி இதே வேலையா போச்சு
1: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
0: பிம்பிலிக்கி பிலாபி